0: ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு உறங்காத்த சுந்தரி.
1: ചിത്രം ഉറങ്ങാത്ത സുന്ദരി, കൂടെ യേശുദാസ്.

0: லைட் இட் கம்ஸ் அது அது ஜானகி அம்மா பாட்டிருக்காங்க.
1: இரண்டாம் கட்டத்தில் பி வசந்தா ஆலாபனம் ஏற்றெடுக்கணும்.
0: அப்புறம் நான் வந்து கவி ஹிருதயம் உள்ளவன் கலாலோக கந்தர்வன் கண்டாலோ சுந்தரன் என் தோழன்.
1: சித்திரம் தரவாட்டம்மா.

நிஜமாவே சொன்னான, இதுவரைக்கும் நான் அத்தனை பாட்டு பாடிருக்கேன், அத்தனை பாட்டுலயும் யாரும் அந்த மியூசிக் டைரக்டரும் வந்து நீ இங்க தப்பு பாடிருக்கேன் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன பண்றேன், மாஸ்டர் பாடும்போது மியூசிக் டைரக்டர் பாடும்போது கரெக்டா அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ அப்படியே தெலுங்குல எழுதுவேன். என்னென்ன தெலுங்குக்கு தமிழ்ல நிறைய, தெலுங்கு மலையாளத்திலே நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இருக்கு. அண்ட் எனக்கு மலையாளம் பாடுறதுக்கு ரொம்ப இஷ்டம். என்னென்ன நல்ல சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பிரியதர்ஷினி அண்ணா, பிரியதர்ஷினி என்ன, பிரியதர்ஷினி இது தெரியும். நமக்கொரு பிரேம பஞ்சவடி தீர்த்து, பஞ்சவடி தெலுங்குல இருக்கு சில சில வேர்ட்ஸ் தான். ஆனா எனக்கு மலையாளம்ல என்ன நல்ல சான்சஸ் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி வெரி கிரேட்ஃபுல் டு மலையாளி ஆடியன்ஸ் ஃபார் மீ, ஃபார் அக்செப்டிங் மீ அஸ் தேர் சிங்கர்.

0: முருகா.
1: நான் பாலசுப்ரமணியம். இங்கெல்லாம் சுப்பு என்று கூப்பிடுவார். மாமியோட ரிலேட்டிவ் நேபரும் நான் தான். ஆ, இனி சொல்லு, யார் நீ? உன் பேர் என்ன? ஊரெங்கே? எப்படா நீ உள்ளே வந்தே?
0: அனந்தா, கண்ணா, ஒன்னு சொல்லட்டுமா?
2: சொல்லு பாட்டி.
0: முன்பு சொன்னது தானே, ஆனாலும் ஒரு வாட்டி கூடி, தாயில்லாத வளர்ந்த பொண்ணு என்லாச்சி, உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயத்திலே நிஜமான சம்மதம் தானே? சொல்லடா கண்ணா.
2: என்ன பாட்டி, இந்த மாதிரி பேச்செல்லாம் வேணாம். அப்படி ஒன்னும் சொல்லக்கூடாது. ஒன்னு மட்டும் தான் சொல்றது, லக்ஷ்மி என் பொண்ணுரா, போதுமா?
0: போடா, போதும், அது போதும், அது மட்டும் தான் போதும்.
3: நவதியுடைய நிறவிலெத்திய ஆகாஷவாணி ശ്രോതാക്കൾക്ക് സമ്മാനിക്കുന്ന നവ്യോപഹാരം, സേതുലക്ഷ്മി കാത്തിരുന്ന രഥോത്സവം.
4: സേതുലക്ഷ്മി കാത്തിരുന്ന രഥോത്സവം.